wati sister me so da ye bi se na rodi wi aya wati adie die wati adie die die die me so da ye bi na rodi ati wa free wi aya wati me so da ye bi wai